சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரி தக்கிரி சத்தஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரி தக்கிரி சத்தஜரி சதல சஜ்ஜனு சதலு சஜ்ஜனி சதினி சஜ்ஜனு சரித சரித சனத சனுத